கத்துக்கணுதா. தக்க தக்கிச்சு தக்க திம்மித்தான் கத்துக்கணுதா. தக்க ஜென்னு தக்க ஜென்னு தா கத்துக்கணுதா கத்துக்கணுதா. தக்க ஜென்னு தக்க ஜென்னு தா கத்துக்கணுதா கத்துக்கணுதா. தா கத்துக்கணுதா கத்துக்கணுதா. தா கத்துக்கணுதா கத்துக்கணுதா. தா கத்துக்கணுதா கத்துக்கணுதா. தா கத்துக்கணுதா கத்துக்கணுதா கத்துக்கணுதா.